0: பவன் நல்ல பவன் திஸ் இஸ் ரே 113 ஆடியோ வெஹிக்கிள் 4 8 7 ப்ளீஸ் ஓ
1: Four five one and one skinny four.